அண்ணே அண்ணே சிப்பாய் அண்ணே, நம்ம ஊரு நல்ல ஊரு இப்ப ரொம்ப கெட்டு போச்சண்ணே.

0: அண்ணே நம்ம ஊரு நல்ல ஊரு இப்ப ரொம்ப கெட்டு போச்சண்ணே
1: அண்ணே அண்ணே சிப்பாயண்ணே நம்ம ஊரு நல்ல ஊரு இப்ப ரொம்ப கெட்டு போச்சண்ணே
0: அத சொன்னா வெக்க கேடு நான் சொல்லாட்டி மண்ணு கேடு அத சொன்னா
1: வெக்க கேடு
0: நான்

0: மேல இல்லாம பாட்டு கேக்குது, தாளத்தோட ஆட்டம் நடக்குது.
1: ஆளு யாருன்னு பாக்க போனே, அதுக்குள்ள ஓடி போச்சுன்னே.

0: to Inner Sam of A. You are listening to Inner Sam of A on Lotus FM.
1: அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். நீங்கள் கேட்கின்ற நிகழ்ச்சி இனிசை மழை. வருங்குபவர் தனசீலன் துரைசாமி. இந்த அருமையான தமிழ் நிகழ்ச்சிக்கு உங்களை வருக வருக என்று உள்ள அன்போடு வரவேற்கிறேன். வணக்கம் அண்ட் வார்ம் கிரீட்டிங்ஸ் டு யூ. யுவர் டியூன் இன் டு இனிசை மழை வித் மீ தனசீலன் துரைசாமி, எக்ஸ்க்ளூசிவ் டு லோட்டஸ் எஃப்எம். எவ்ரி ஃப்ரைடேஸ் பிட்வீன் 6 and 7 PM. ஏ வெரி வார்ம் வெல்கம் டு த ப்ரோக்ராம். இன்றைய தேதி 21st ஆகஸ்ட் மாதம். சிறப்பான மற்றும் மங்களகரமான நாளாகும். செல்வத்தை அள்ளித்தரும் தாயே மகாலட்சுமி தேவியின் திருநாளாகும். ஆகவே உங்கள் அனைவருக்கும் இனிய மகாலட்சுமி விரதம் நல்வாழ்த்துக்கள். Today marks another auspicious day in the Hindu calendar. Today we celebrate Mahalakshmi Viratham, praise and worship to our divine mother of wealth and prosperity. Yes, wishing you everything of the best on this auspicious Mahalakshmi Viratham. In the Arumayana Padalal in the Nigarchi Aramasayalam, we start the program this afternoon with a beautiful dedication to Goddess Lakshmi.

0: மீண்டும் உங்கள் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். அற்புதமான அம்மன் புகரே பாடல் ஆதிலட்சுமி தேவிக்கு பாடியவர் அம்மா பி. சுஷிலா அவர்கள்.
1: இனிய மாலை வணக்கம் தனசீலன் அவர்கள். மகாலட்சுமி பூஜை வாழ்த்துகள். மகாலட்சுமி உங்கள் வீட்டிலும் கேட்டுக்கொண்டு இருக்கும் அனைவர் வீட்டிலும் செல்வமும் சந்தோஷமும் நிறைய வேண்டும். ரொம்ப நன்றி தனசீலன். செவி சிவலிங்கம்
2: வணக்கம். தனசீலன் வரலட்சுமி வரதம் for you today and your loving family. Spiritual day of blessings in abundance to you all. Love, joy, peace and prosperity. And loving all the classical songs. God's blessings upon you, together with my family and my children and everyone. I pray for God's blessings upon each and everyone. Mika Nandri, Ranjini Reddy, Kule in Dalton. Nandri, Nandri, Nandri.
3: Vanakkam, Dhanaseelan, my dearest Anna. A very blessed Mahalakshmi Vartam to you and your families and the listeners. Thank you for your awesome show and lovely music. Lots of love from Susan Woodley from PMB.
4: இனிய மாலை வணக்கம் டு யூ தனசெல்வம் தரசாமி. Thank you for another epic show today, every Friday and Sunday. I just want to send a shout out to everyone who's observing the Mahalakshmi Vartam today. May the Divine Mother bless each and everyone and give them everything of the best, and even to you, Dhanaseelan. Thank you so much. And I want to send a shout out to Radhika, who's in hospital. We wish her a speedy recovery. Thank you, Dhanaseelan, for a beautiful show. We will be chatting again. Padma Chetty.
5: Vanakkam, Dhanaseelan. Trust you had a blessed day thus far. Blessings to you, your family, my family and friends, and everyone who's observing Varalakshmi Viridham. May your home be filled with prosperity, wealth, joy, peace, happiness, and success today and always. Thanks for an awesome show always, Molly.
6: Vanakkam, Mr. Dharasamy. I hope you're having a good evening with Mother Lakshmi. I would like to wish everyone that's celebrating a very, very happy Lakshmi Viridham. I hope the mother gives each one of you all what you need. Enjoy the evening with her. Thank you so very much. This is from Poppy Pillay. Vanakkam and Nandri. Bye.
5: Vanakkam, Dhanaseelan. Trust you are having a lovely evening and hope you had a good week. Wishing everyone who is observing Mahalakshmi Viridham a very blessed evening. I hope that everyone's dreams and wishes come true. Have a lovely, lovely time. Lots of love, Rani Stangamana.
0: அந்த செய்திகளுக்கு மிக்க மிக்க நன்றி. Thank you so much for those messages that came through to all those who are tuned into the program. Wishing you everything of the best on this auspicious day. இப்பொழுது மணி 6:15. It is just gone 6:15 and it's time for your ethical sayings. இன்றைய நீதி விளக்கம் மகாலட்சுமி விரதம் இருப்பதனால் இந்த தலைப்பில் சில செய்யுள்கள் பார்க்கலாம். With today being dedicated to the Divine Mother of Wealth and Prosperity, today's lesson is based on that topic, wealth. முதலாவது, செல்வம் சேர்ப்பது பெருமை அல்ல, அதை நல்வழியில் பயன்படுத்துவதே உண்மையான பெருமை. Earning wealth is not the greatest achievement. Using it for good is a greater achievement. Selvam serpadu perumai alla, அதை நல்வழியில் பயன்படுத்துவது உண்மையான பெருமை. Earning wealth is not the greatest achievement. Using it for good is greater. அடுத்தது, செல்வம் நிலையானதல்ல. செல்வம் நிலையானதல்ல. நல்ல செயல்களால் கிடைக்கும் பெயரே நிலையானது. Wealth is not permanent. The good name earned through good deeds is what is permanent. செல்வம் நிலையானதல்ல. நல்ல செயல்களால் கிடைக்கும் பெயரே நிலையானது. Wealth is not permanent. The good name earned through good deeds is permanent. மூன்றாவது, பணம் மனிதனை உயர்த்தாது. பணத்தை அவன் பயன்படுத்தும் விதமே அவனை உயர்த்தும். பணம் மனிதனை உயர்த்தாது. பணத்தை அவன் பயன்படுத்தும் விதமே அவனை உயர்த்தும். அதாவது, money does not make a person great. Money does not make a person great. How they use it does. Money does not make a person great. How they use it does. அடுத்தது, அளவுக்கு மீறிய செல்வம் ஆசையை வளர்க்கும். அளவோடு வாழ்வது மன அமைதியை வளர்க்கும். அளவுக்கு மீறிய செல்வம் ஆசையை வளர்க்கும். அளவோடு வாழ்வது மன அமைதியை வளர்க்கும். அதாவது, excessive wealth can increase desire. Excessive wealth can increase desire. Living within limits brings peace of mind. Excessive wealth can increase desire. Living within limits brings peace of mind. கடைசியாவது, and lastly, பிறருக்கு உதவாத செல்வம் பெட்டகத்தில் இருக்கும் கல்லை போன்றது. பிறருக்கு உதவாத செல்வம் பெட்டகத்தில் இருக்கும் கல்லை போன்றது. Wealth that does not help others is like a stone locked away in a treasure chest. Wealth that does not help others is like a stone locked away in a treasure chest. மறுபடியும் இந்த விளக்கங்கள் பார்க்கலாம். Let us look at these sayings again. செல்வம் சேர்ப்பது பெருமை அல்ல, அதை நல்வழியில் பயன்படுத்துவது உண்மையான பெருமை. Earning wealth is not the greatest achievement. Using it for good is greater. அடுத்தது, செல்வம் நிலையானதல்ல, நல்ல செயல்களால் கிடைக்கும் பெயரே நிலையானது. Wealth is not permanent. The good name earned through good deeds is what is permanent. மூன்றாவது, பணம் மனிதனை உயர்த்தாது. பணத்தை அவன் பயன்படுத்தும் விதமே அவனை உயர்த்தும். Money does not make a person great. How he uses it does. நான்காவது, அளவுக்கு மீறிய செல்வம் ஆசையை வளர்க்கும். அளவோடு வாழ்வது மன அமைதியை வளர்க்கும். Excessive wealth can increase desire. Living within limits brings peace of mind. கடைசியாவது, and lastly, பிறருக்கு உதவாத செல்வம் பெட்டகத்தில் இருக்கும் கல்லை போன்றது. Wealth that does not help others is like a stone locked away in a treasure chest. இது உங்களுடைய நீதி விளக்கம். These were your ethical sayings this evening based on wealth, keeping with the theme of wealth and prosperity. இப்பொழுது ஒரு அருமையான பாடல், பரமையான திரைப்பட பாடல், விஸ்வநாதன் வேலை வேண்டும். பாடியவர் பி.வி. ஸ்ரீனிவாஸ் அவர்கள்.

இனிசை மழை நிகழ்ச்சி வருங்குபவர் தனசீலன் துரைசாமி விஸ்வநாதன் வேலை வேண்டும் என்ற பாடல் கேட்டு ரசித்தோம். இன்று சற்று நேரத்தில் உங்களுக்காக ஒரு அருமையான பிரசங்கம். In a short while at half past six, a beautiful discourse for you on the auspiciousness and the celebration of Mahalakshmi Viradam. இப்பொழுது மீண்டும் ஒரு பாடல் கேட்டு ரசிக்கலாம். இது ஒரு புதிய பாடம், தங்கமே தங்கமே என்று பாடல் கேட்டு ரசிக்கலாம்.

0: இனிசை மழை நிகழ்ச்சி வருபவர் தனசீலன் துரைசாமி. திரைப்பட பாடல் அழக அழகிய பாடியவர்கள் எஸ் பி பாலசுப்ரமணியம் அவர்கள் மற்றும் கே எஸ் சித்ரா அம்மா அவர்கள். இப்பொழுது 6:45, இட் இஸ் ஜஸ்ட் கான் அ குவார்டர் டு செவன். உங்களுடைய தமிழ் பாடம், யோ டேமல் லெசன். இன்றைய தினம் மகாலட்சுமி விரதம் இருப்பதனால் நம்முடைய தமிழ் பாடம் அந்த தலைப்பில் எடுக்கப்பட்டுள்ளது. எஸ் கீப் இன் கீப்பிங் வித் த தீம் ஆஃப் மகாலட்சுமி விரதம், வெல்த் ப்ராஸ்பெரிட்டி. வி ஆர் டூயிங் எ லெசன் ஆன் தட் டாபிக் திஸ் ஈவினிங். முதலாவது, செல்வம். செல்வம் இஸ் வெல்த் ஓ ப்ராஸ்பெரிட்டி. செல்வம் இஸ் வெல்த் ஓ ப்ராஸ்பெரிட்டி. அடுத்த சொல், த நெக்ஸ்ட் வேர்ட், பணம். பணம் இஸ் மணி. பணம் இஸ் மணி. ஸோ ரிமெம்பர், செல்வம் இஸ் வெல்த் ப்ராஸ்பெரிட்டி அண்ட் பணம் இஸ் மணி. பொருள். பொருள் இஸ் மெட்டீரியல் பொசஷன்ஸ். பொருள் இஸ் மெட்டீரியல் பொசஷன்ஸ். செழிப்பு. செழிப்பு இஸ் ப்ராஸ்பெரிட்டி ஆர் டு ஃப்ளரிஷ். செழிப்பு இஸ் டு ப்ராஸ்பர் ஆர் டு ஃப்ளரிஷ். சொத்து. சொத்து இஸ் அ ப்ராப்பர்ட்டி ஆர் அசெட்ஸ். சொத்து இஸ் யோர் ப்ராப்பர்ட்டி அண்ட் யோர் அசெட்ஸ். சம்பளம். சம்பளம் இஸ் தி சேலரி ஆர் தி வேஜஸ் தட் யூ கெட். சம்பளம் இஸ் தி சேலரி ஆர் தி வேஜஸ் தட் யூ கெட். அடுத்த சொல், நெக்ஸ்ட் வேர்ட், சேமிப்பு. சேமிப்பு இஸ் டு சேவ். சேவிங்ஸ். சேமிப்பு இஸ் சேவிங்ஸ். லாபம். லாபம் இஸ் ப்ராஃபிட். லாபம் இஸ் ப்ராஃபிட். வரவு. வரவு இஸ் இன்கம். வரவு இஸ் இன்கம். த மணி தட் யூ ரிசீவ்ட், வி ரிஃபர் டு தேட் ஆஸ் வரவு இஸ் இன்கம். அண்ட் செலவு இஸ் எக்ஸ்பெண்டிச்சர் ஆர் எக்ஸ்பென்சஸ். செலவு இஸ் எக்ஸ்பெண்டிச்சர் ஆர் எக்ஸ்பென்சஸ். மறுபடியும் இந்த சொற்கள் பார்க்கலாம். லெட்ஸ் லுக் அட் தீஸ் வேர்ட்ஸ் அகெயின். செல்வம் is wealth or prosperity. Selvam is wealth or prosperity. Panam is money. Panam is money. Porul is material possessions. Porul is material possessions. The car, the house, and all the luxuries that you have, idalla porul. These are all porul, material possessions. Sharipu is prosperity or to flourish. To prosper or to flourish is seri, seripu. Sattu is your property and your assets. Your property and your assets we refer to as sattu. Adu unnudaiya sattu. Those, that is your wealth. Sambalam. Sambalam is a salary or a wages. Salary or a wages that you get paid for work. சேமிப்பு இஸ் சேவிங். அந்த பணத்திலிருந்து நாங்கள் சேமிக்க வேண்டும். ஃப்ரம் அவர் சேலரி அண்ட் அவர் வேஜஸ் வி மஸ்ட் லேர்ன் டு சேவ். சேமிப்பு. லாபம். லாபம் இஸ் ப்ராஃபிட். லாபம் இஸ் ப்ராஃபிட். வரவு இஸ் இன்கம். த மணி தட் யூ ரிசீவ்ட் இஸ் வரவு, இன்கம். அண்ட் லாஸ்ட்லி, the money that you spend is selavu. Expenditure or expense is known as selavu. Then I have three nice sentences on spending. Alavana selavu nirevana semippu. Alavana selavu means moderate spending. Remember, moderate spending. Nirevana semippu, sufficient savings. So if you spend moderately, you will be able to save sufficiently. Panam oru karuvi vaazhkaiyin kurikkol alla. This is a beautiful one. Panam oru karuvi. Money is a tool. Money is a tool. Vaazhkaiyin kurikkol alla. not the purpose of life. Kurikol is purpose. So remember, money is a tool and it's not the purpose of life. And the last sentence, Pirarukku udavum selvame siranda selvam. So pirar is other people. Udavu is to help. Selvam is wealth. Siranda means great. And selvam we just did is wealth. Wealth that helps others is the greatest wealth. Wealth that helps others is the greatest wealth. Idhe ungaludaiya Tamil paadum. This was your Tamil lesson for this afternoon, this evening. Ippozhudhu oru vilambaram, vilambaramaana piragu meendum indha nigazhchiyai thodaralam. We now go to an air break and after this we continue with the program.
1: Breakfast. South African golfer Charles Schwartzel produced perhaps the strangest water hazard ever at LIV Golf. His ball rolled into a pond and TV footage appeared to show a fish grabbing it and swimming off.
2: What?
1: Schwartzel had to take a penalty stroke. I mean, forget birdie and eagle, right? Charles got a fishy.
2: Yeah, that's a new one.
1: Yeah, and even the fish said, don't mind if I do. That's the first time a golfer had shouted, four! And the fish shouted, food!
3: The Breakfast Express, weekdays 6 to 9 a.m.